சிசைச் சுலகில் பி பத்தியோஸ் நக்காரான் சொல்லி ஹூஹும் சின்னகு சாசலே சோல் சிகாபின்கே Kuspitin, bantiyo siya na sinarabi, siro, lishrapik, lishaman, na hindi mo nakwadiyo, tisokit, tsak sali, sben, lishaman, reli po, Julio, ang sakong shaman, sinakakuan ko sa likwakip, sben, li po, Julio, ay spo, li chukwabe. Ang nakwadiyo, sinaruch, benin, siro, li, sabado, li po, mayo, chalgre, li po, Julio, Yung ako Diyos, yung ko chirabing kilkay sa akong shaman. Chanom si Lekokin ay chisa sa lechol kula. Sa Lekokin likahel na kagamra ng Domingo. Tokula, chirabing.